கல்பதோப்தோளும் பகி துங்கபரமான ஆறுதல் ஆத்தனை ஏங்குமது லைசௌ புங்கனுங்க துடலை ரம்பா லைசௌ புங்கனுங்க துதகி லௌது ஏலர்கா அசிறு நவின தீஹி அது பீரேலர்கா ரத்னாங்கோரா ராம நாம் சோன்பதுகி நங்கி பாப்பு நமக்கோயே நங்கி நபி நதியே அம்மா ஐக்கோயின பீரபனி நங் பாப்ளைத்தலசிதகிதி நங் பாம்லி கீழ்பது ஓய்ரவனி நபுங்கோ ரகுநாதன சானகதவா ராமாயோன்கி பிரசங்கசி நங் கோலோம் தாரோ நங் ஈரோ கரிபாப்பி நபிரப்பா பாம்லிக்கி குருதேவன் அனானாய் ஐன கம்தௌன அசிகும் ராமாயோல சிபு நிருபோன் தௌஜபங்கம் ஜெகதோரிந்தா பிரமஹானாரத அனின தாரோ பாம்லிக்கி ஆதௌ ராம ஜன்மங் த்ரிதாதிகமலங் அபிசாமித்ர சங்கமங் தாரகா நிர்தரங் ஜைக்ய தும்ர லைக்கணங் மிதிலாயாங் தனுர்பங்கோ ஜானகி விவாஹா ஸ்ரீராம அயுத்யா மிலலம் பிரபாத்தே ராம தபவனாதிகமரங் ஹத்வா மிருக கஞ்சனங் வைதீஹி ஹரணம் ஜடாயுமரணம் சுக்ரீவ மிலனங் வாலி நிர்தனம் சமுத்திர தரணங் மதுவர பங்கமங் அலங்காராஹனங் சேத்து பந்தபச்சாரணங் ராவன் கும்பகரணா நிர்தனங் விபிஷன் சிங்காசனம் ஸ்ரீராம யுத்யா மிலனம் ஜானகி பர்சனா லப குஷ ஜன்மோ சிதா பதால கமனம் சிலகாவலியும் பம்மொயரக ராமாயோன்னசே நங்க நிருப்போன் தோரோ கிரிபாபி நபிரம்பதி மகாகவி வம்லிகி முனிதேவனமசி ஓ காண்டத்தரே தோக்ன கைதோக்தரே ஆதி காண்டா அயுத்யா காண்டா அரண்ய காண்டா கிஷ்கிந்தா காண்டா சுந்தர காண்டா லங்கா காண்டா அசித உதர காண்டா இதெல்லாம் காண்டத்தரே தோக்ன கைதோக்தரே சிகும்ப காண்டத்தரிய கசிகி உத்தர காண்டகி ஓயில் இவ பிரசங்கசி துர்கா ஸ்ரதா பக்தி லைன சொர்வோல்லோ கோ துர்கா அயோத்யாகி தர்ம லைப தசரதனி தௌன மசாமரி ஜன்ம ஒய்ஹி ராம லக்ஷ்மண் பர சத்ருகன பித்ரி சைத்த பாலோன்கி தமக்த ஸ்ரீராம் சைத்த ராமரி பனகாமி போந்தலேங்கி மப்புரோய்பிகி தர்ம நமசாகி தர்ம நினிங் ஜெரக ஜானகி சிதா மப்புரோய்பிகி துங்கில்லி மபா சகலப மயாமகி தர்ம நமசாகி தர்ம நினிங் ஜபமனாயுங்கோ லக்ஷ்மோன் மயாமகி தவல்லி பஞ்சபதி போன்ற ஆசோம் சேமி லங்காகி ராபோன மயா தௌதன சிதாஹூதன பூகி மனாய் பாலிபு கசிரா போத தௌரியர்கா அசிரா சுக்ரீபு நிதோஹா பேரகா ஓ பார்கி தேங்கோன் கோ மேரர்கா அராமராபோல் அனி அக்கன்பல்லான் தேங்கி ராபோன் ஸ்ரீராங்கி முகுத்த பிரான்மாங்கி சீதா குதார்த்தௌகி சஹிதாவரி மபும் பாரபத ஸ்ரீராம் அயுத்யா லிங்கல்லக்கனா சிங்காசோன் மதகதுரு விராஜ ஒய்கிரி பாம கைஜத ஜெகன் மாதா சீதா லிங்கிந்தன லைகிரி அராமராஜ ஒய்ரி ஒபார்கி தேங்கோன் மயாம் புனகசிசு சீதாராம் அணிகி தரவாரதுதா ஒபார்கி தேங்கோன் கயா யௌரி ராம சிதாரி தரசன்கி தமக்த முனி பிராமோன் மயாம் புனகது நம்ப பூங்கொய்பா அதுகும்பா ஆராம அதுகும் வைத்து ஜாகி தரவாரம் ஆய்வது ஓய்ரவனி துர்கா யோங் சௌ மயா புனமகதுனா ரகுநாதகி ஸ்ரீரூப் தரசன் சீதாராமணிகி ரூப் தரசன் ஓய்ரப்பா மயாம் புனமகதுன ஜீவ ஓய்ன போக்பகி மகியாலே ஆராம ராஜா அசித நாளாய் ஐகோயில் ஹில்லை ஜப கம்பலாய் பக்பவன் மயாம் புனமக சின்னாய்பகி சாகோடி பாகதுரு தாவி லிங்கிரை பிராமோன் மயாம் புனமகசிதகி ஆசோய்வ பிராமோன் அகஸ்த முனி தேவனா அகஸ்த குரு தேவனா ஸ்ரீராம் கி சோரோலதுதா ஹிங்சாவ புனமகி மரம் கங்ஜவா ராபோன் ராபோன் கி மரம் வசிதா அகஸ்த குரு தேவன ஸ்ரீராம் கி மபம் மதுதா மதங் மதங் ராபோன் கி பரிச்சோய் புனமகசி ஹங்கல்லி ராபோன் ஜன்ம விபோரோன் கும்பகரண ஜன்ம விபோரோன் அதுகி மனுங்கதுதா ராபோன திக்

தாவம் ஆய்கைட வாங்களேன் சமாயிலிருப்ப மத்தம் ஒய்ரே ஒய்ரே ஒய்ரே ஹே லாங்கோய் சகோன் சமூ கொங்கே லாங்கோய் கொங்கப்புன் பாமு பாங்கல் ஹஞ்சல்லே மலங் மமாங்க அஹோய்னதும் செல்ஹை லாங்கோய் சகோன் நான்